0: 1924 புலிமூட்டில் சில்க்ஸ்,
1: புலிமூட்டில் சில்க்ஸ் திருவெல்லா அல்மாரா பை புலிமூட்டில் சில்க்ஸ் கொச்சி.
2: பூமியில் நின்று 15 லட்சம் கிலோமீட்டர்
3: இடிக்கிறோம்.